தாத்தத்து கிருதேத்த கத்தா தீகென்னதா கணனகத்ருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா தீதா கணனகத்ருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா தீதா கணனக த்ருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா.

என்ன நாலேஜ் ஐ பில்லிங் கொத்த பந்தன் ஆர் வைக்கணும் ਤੁਸੀਂ ਵੀ ਕਿਤੇ ਜਾਇਓ ਉਸੇ ਤਰ੍ਹਾਂ ਉਹਨਾਂ ਰੱਖਿਆ ਉਹਨਾਂ